0: இனிமை சௌந்தர்யாத்மக வியமன சந்த தியதஹர
1: ஜாதி யஷோராவய ஏஹந்த நிஹந்தவோவக கெலிசனம் அதஹன்னத தசக கனனாவக் புரா ஹெலகி கெதெஹி ரன் அஸ்வன்னவோ ஏ ரன் ஸ்வரய யலி சஜீவலசின் திரண புரா நொகையனு ஏதி ஏத் தவத் சேவஸ் கனனாவக் ஏஹந்த அப்ப அதர பவத்தினு ஏதி கல்ப கனனகட வடக்கல மெனிசுன் புரா வொர்த்தயன் பவட பத்வெனவா ஆச்சாரிய நந்தா மாலனியன் யானோ மகே ரட பிஹிக்கல எவன் புராவதாக் இதென் அத லக்கண்ட சந்ததிய தஹர மே பய தெக்கக குவன் காலே வென் வன்னே

பிரேமை சௌந்தர்யாத்மக வியமன சந்ததிய தஹர சப்தஸ்வரையே யதார்த்தவா.